0: சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. மன்னாத ஸ்ரீ ஜெகந்நாத மத்குரு ஸ்ரீ ஜகத்குரு மமாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. சல்யூட்டேஷன்ஸ் டு தி காஸ்மிக் செல்ஃப், சல்யூட்டேஷன்ஸ் டு ஸ்ரீல புஜ்ய சித்தபீட் பரம்பரா. மை டர்னல் பிரணாம் ஸ்வபிலாவத் குருதேவ் ஹிஸ் ஹோலினஸ் விஸ்வகுரு மாமல்லேஸ்வர மகேஸ்வரானந்த் புரிஜி. ஓம் நமோ நாராயண் டு ஆல் தி சன்யாசிஸ் அண்ட் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் ப்ரெசன்ட் ஹியர் அண்ட் ஹூ ஆர் வாட்சிங் த்ரூ சுவாமிஜி டிவி. This is our dear Narayanpuri, who I know since he was born. And we went for many... Okay, the thing, you know, the round thing you sit on and hold and then they push and you go down in the snow. Box sled. Yeah, box sled or whatever. So we were doing that in the childhood, I remember that. And a few days back I was going through pictures of me and Swamiji and the... on the Alps with the snow, and then I saw him, so I remembered that we were there. And he has some more stories, and he's now a life coach. He's a very successful guy, doing well in life, happily married. For me, it's surprising, you know, like he's young and already married and expecting a kid. Yep. So... now the stage is his.
1: When I grew up, you know, I always thought, I hope Swamiji never gets me to speak here. I was so afraid of it, and now Avatar is doing it to me. And it's funny, because I remember, you know, it's already like 20 years ago, even more, when we were in India, and we always had like, you know, at that time in Jadon, it was still like, more or less desert, and I was lucky enough to always spend the time with Avatar Puri, and Uma Puriji was cooking for us, so we always had like the best food, like spaghetti and everything. It was amazing, especially compared to what my parents got. I loved it. And